0: ஆர் மேப்பாச்சு
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ.
2: Imala kwanka wa kimiarukilie.